சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சஸ்திர இக்க தூஜே தே ஝ாடதே நே இக்க தூஜே தே வார் கரதே ஜோதே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே பாகிருதம் தீரம் தாகிருதம் ஜகாரே பாகிருதம் தீரம் தாகிருதம் ஜகாரே நாகிருதம் நகாரே பாகிருதம் பாசே பாசே நாகிருதம் நகாரே.